போல பசுவன் கல்யாணம் கண் பார்த்து வாழ் என்ன சொல்லணம்மா. கான்வென்ட் பிள்ளேரை போல் வந்து முயலுகள் ஆங்கலம்

புவனமாடுகையாய் ஜம் தஜம் தஜம் தஜம் தட்டக்கிட்ட தட்டிட்ட தங்கடதாம் பாடுன்னு முறிவேல்க்கும் போல்வன வீதியிலி முள பாடுகையாய் தகிட தீந்திரன தகிட தீந்திரன திருகிடுதோம் திருகிடுதோம்